0: இருக்கீங்க. ஸ்டே டியூன்ட்.
1: ரேடியோ கரசலி 9.6 FM பிரசன்ஸ் இந்தியா டாப் 20 சாங்ஸ். சாங் நம்பர் 18.